ஆசரம் ஷஃபீ ஆஸம் துக்கே திலோ கா பயாமலேலோ தமாம துன்யா கே ஹம் சதாயே கடே ஹுவே சலாம லே லோ நபி அக்ரம்